தாம் தாம் தாம் தக்கும் தாங்க எடுத்த கதர் எடுத்த தக்கும் தாங்க எடுத்த கதர் எடுத்த தக்கும் தாங்க எடுத்த கதர் எடுத்த தாம் தாம் தக்கும் தாங்க எடுத்த கதர் எடுத்த தாம் தாம் ിംഗണതം തർഗടത്തും തർഗടത്തും തദ്ദിംഗണതം തദ്ദിംഗണതം പ്രകൃതിക്കു തദ്ദിംഗണതം.